ஏகமேகர்ம கிருத் வத்சரோ வத்சலோ வத்சி ரத்ன கர்ப்போதனேஸ்வரஹ தர்ம குப்தர்ம கிருத் தர்மீ சதஸ் அக்ஷரம் அக்ஷரம் அவிஜ்ஞாதா சஹஸ்ராம்ஷுர் விதாதா க்ருத லக்ஷணஹ.